ஜேமி இசைத்திட்டிலிருந்து பாடல் அளித்தது உங்களுக்காக உங்களுக்கு வினய வானொலியின் ஊடாக தேவன் துதிகன மகிமைக்கு பாத்திராக இருக்கின்றார். அவரை நாங்கள் எப்பொழுதுமே துதித்து ஆராதித்து அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். தேவனுக்கு துதிகளை செலுத்துகின்றதற்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக இருக்கின்றோம் என்று நம்முடைய வாழ்க்கை குறித்து ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு உண்மையான துதிகளை செலுத்தி தேவனை நாங்கள் பிரியப்படுத்த வேண்டும். இணைந்திருங்கள் கிருபை வானொலியினுடன். உங்களுக்காக அடுத்த பாடல் பெலன் இசைத்தட்டிலிருந்து ஒலிக்கின்றது.

மெசியாய் சித்தத்தில் பாகம் 5 ஒழித்தது உங்களுக்காக உங்கள் கிருபினை வானொலி என்னூடாக. அந்த இனிமேல பாடலில் நாங்கள் கேட்டது போல நாங்கள் எப்பொழுதுமே ஒன்றாக கூடி இதனை நாங்கள் உயர்த்தி இதனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய தேவ பிள்ளைகளாக இருக்கின்றோம். எப்பொழுதுமே ஒருமனப்பட்ட ஆவியில் தேவன் வாசம் செய்கின்றார். ஆகவே நானும் நீங்களும் எப்பொழுதும் நாங்கள் தேவனுக்குள் உண்மையான உள்ளத்தோடு தேவனை தேடி தேவனை நாங்கள் பயன்படுத்துவதே உங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். இளைஞர்கள் பெருமானவர்களே, கிருபை நேயவானுடைய உங்களுக்காக அடுத்த பாடல் அபிஷேக கீதங்கள் இசைத்திலிருந்து ஒலிக்கின்றது.

0: இந்த மண்ணுக்கு ஒரு வாசனை இருக்கு, இந்த மண்ணுக்கு ஒரு வரலாறே இருக்கு, இந்த மண்ணுக்கு ஒரு பெருமை இருக்கு. அந்த பெருமைக்கு இன்னும் ஒரு பிரம்மாண்டத்தை சேர்க்க போகிறது உங்கள் சக்தி எஃப்எம். இன்னும் இருப்பது ஏழு நாட்கள். ஏழு நாட்கள்
1: சக்தி கிக் ஸ்டார்ட்.
2: ரபுன்சல மாதிரி யாரும் வந்து என்ன காப்பாத்துற வரைக்கும் நான் காத்திருக்க மாட்டேன்.
3: எமது குழந்தைகள் எம்மை விட முன்னிலையில் உள்ளனர், எனவே அவளது கதையை அவளே எழுத வழிவிடுங்கள்.

0: அனுசரணை.
1: கியோஸிலும் இருந்து காய்கறிகள் மற்றும் பழங்கள் என்றும் போலவே சிறந்த தரம் மற்றும் குறைந்த விலையில். இன்றே உங்கள் அருகில் உள்ள கியோஸிற்கு விரையுங்கள்.
2: கியோஸ், புதியவை குறைந்த விலையில்.
3: சக்தியோடு இணைந்திருக்கிறோம். இது வணக்கம் தாயகம். இன்றைக்கு வணக்கம் தாயகத்துல நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. முதல்ல ஒரு விஷயத்துக்கு போயிடலாம்.
4: எது சொல்ல போறோம்?
3: எதுக்காவது சொல்லுவோம்.
4: இன்னைக்கு டாபிக் ரிவீல் பண்ணிருவோம். ஏன்னா அந்த நேரத்துல யோசிச்சு சொல்லட்டும். இன்னும் சில பேர் வந்து எழும்பி இருக்க மாட்டாங்க. புதன் லீவு, வியாழன் லீவு, வெள்ளிக்கிழமை மட்டும் இடையில எதுக்கு குறுக்க கௌசிக் மாதிரி ஒரு லீவை போடுவோம்னு முதலேயே பிளான் பண்ணி லீவ் எல்லாம் போட்டுட்டு வீட்டுல இருப்பாங்க.
3: ஆமா, சில பேர் வந்து ஃபுல் பிளான்ல தான் இருக்கிறது. வந்த வருஷம் பிறந்த உடனே கேலண்டர் எடுக்கிறது. நேர்களை சந்திக்கிறதுக்காக செப்டம்பர் 5ஆம் தேதி வரப்போறோம். அதுக்கு நாங்க ரெடி ஆயிட்டு இருக்கிறோம்.
4: நல்லூரை பொறுத்த வரைக்கும் இந்த முறை திருவிழா மறக்க முடியாத ஒரு திருவிழாவாக இருக்க போகுது. யாழ் மணினுடைய இன்னும் ஒரு அடையாளமாக எங்களுடைய கந்தன் திருக்கூடம் அமைய போறது அப்படின்னு நினைக்கும் போதே நிஜமாவே எங்களுக்கு ஒரு பெருமையான ஒரு தருணம். தெரியுமா,
3: கந்தன் திருக்கூடம் எப்படி அமைய போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் நிறைய பேருக்கு கிளம்பி இருக்கிறது. எப்படி எப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கிறாங்க. நிறைய பேர் தாங்களே ஊகித்து சில விஷயங்களை சொல்றாங்க. பாப்போம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லி வந்து பார்த்தா தெரியத்தானே போகுது.
4: ஆனா இதுவரைக்கும் எங்களுக்கு வந்த தகவலின் அடிப்படையில எல்லாருமே தப்பா தான் கேஸ் பண்ணிருக்கீங்க. அதுல வந்து நாங்க கொஞ்சம் சக்சஸ் சந்தோஷப்படுறோம். ஏன்னா சர்ப்ரைஸ நாங்க தானே ரிவீல் பண்ணணும். உங்களுக்கான இந்த சர்ப்ரைஸ பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் தமிழ் ஊடக வரலாற்றுல தமிழ்ல நம்ம கேட்காத பார்க்காத ஒரு விஷயத்த யாழ்ப்பாணத்துல முதல் முறையா பிரம்மாண்டமா பார்த்து ரசிக்க போறோம்.
3: சரியா? அதனால நீங்க ரெடி ஆகி கொள்ளுங்க. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நாங்கள் தயார்.
4: எங்களுடைய பவர் ஹவுஸா கண்டிப்பா இந்த கந்தன் திருக்கூடம் அமைய போகுது.
3: இது கூலி திரைப்படத்திலிருந்து அனிருத் அறிவு பாடும் பாடம்.

0: இணை அனுசரணை.
1: உங்கள் எதிர்காலத்தை மென்மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் உங்கள் ஓய்வூதியத்தின் அடிப்படையில் அதிகபட்ச கடன் தொகையாக ₹120 லட்சம் வரையான கடனை 15 ஆண்டுகள் வரை நிலையான சலுகை வட்டி விகிதத்துடன் பெற்றுக் கொள்ளுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. DFCC வங்கி, உங்கள் வளர்ச்சிக்காக.
2: ட்ரிப் போனாலும் சரி, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும் சரி, ஆறு, கடல், குளம், ஸ்விமிங் பூல் இந்த மாதிரியான நீர்நிலைகள்ல கவன குறைவா குளிக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வோம். பாதுகாப்பு கருத்துல கொண்டு இந்த மாதிரியான இடங்கள்ல எச்சரிக்கையோட நடந்து கொள்வோம். ஞாபகப்படுத்துவது வணக்கம் தாயகம்.
3: யாழ் மண்ணின் வரலாற்றில் இதுவரை கண்டிராத பெருமை. இலங்கையில் தமிழில் இதுவே முதன்முறை. பக்தியின் உச்சம், பிரம்மாண்டத்தின் முன்னோடி, சக்தி FM வழங்கும் கந்த திருக்கூடம். நல்லூர் கந்தனின் வரலாற்று சிறப்புமிக்க பெருந்திருவிழாவை முன்னெப்போதும் இல்லாத புது பரிமாணத்தில்

0: செப்டம்பர் 5 முதல் 9 வரை பக்தியின் பரவசத்தோடு கந்தன் திருக்கூடம் காண வாருங்கள்.
1: சந்தோஷமாக உங்கள் அத்தனை பேரையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எனவே செப்டம்பர் 5 லிருந்து 9 வரை உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு கோவிலுக்கு பின்பாக இருக்கக்கூடிய பரத்துத்துறை வீதியில் சக்தியின் கந்தன் திருக்கூடத்துக்கு வாங்க.
2: சோ செப்டம்பர் 5 லிருந்து 9 வரைக்கும் கந்தன் திருக்கூடம் காண வரக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்குமே பெருமதியான பரிசல்கள், வித்தியாசமான போட்டி நிகழ்ச்சிகள் வழமை போலவே நடக்க போகுது. நாங்க இப்ப இருந்தே ஒவ்வொரு வீடா வந்து எங்களுடைய உறவுகளை சந்திச்சிட்டும் இருக்கிறோம் இல்லையா கணா?
1: ஆமா. எனவே நீங்கள் உங்களினுடைய வீடுகளை நாடி வருகின்ற எங்களுடைய குழுவோடு சேர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் பருத்தித்துறை பகுதிக்கு காலை வேளையில் எங்களுடைய குழுவினர் வரப்போறாங்க. இன்றைய தினமும் எங்களோடு இணைந்து கொள்கின்ற அனுசரணையாளர்களை பார்க்கலாம். செலான் வங்கி இணைந்து கொள்கிறது. செலான் வங்கியினூடாக இப்பொழுது நீங்கள் நிலையான வைப்புகளில் அதிகூடிய வட்டிகளை பெற்றுக் கொள்ளலாம்.
2: அதாவது இந்த வட்டின்னு சொல்லும் போது பிக்ஸட் டிபாசிட் வந்தாலும் எல்லாரும் யோசிக்கிறது என்ன, நமக்கு ஏத்த மாதிரியானது எதுவுமே இல்ல அப்படின்ட்டு. ஆனா செலான் பேங்க்ல தரக்கூடிய இந்த வட்டி நம்மளுடைய சேமிப்புக்கு இன்னொரு வருவாயாக மாறக்கூடிய வட்டிகளா. மிக முக்கியமாக 7 மாத நிலையான வைப்புகளுக்கு 11% வட்டியும், 5 மாத நிலையான வைப்புகளுக்கு 10.5% வட்டி.
3: உங்களுக்கு

0: அணுகவும். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: DFCC வங்கி, உங்கள் வளர்ச்சிக்காக.
2: இயற்கையை தொட்டு நடனமாடுவதும் ஒரு கலையாகும். இயற்கையின் அழகை, இயற்கையின் மேன்மையை உங்கள் வாழ்க்கைக்கு கொண்டு வரும் கெவில்டன் நேச்சர் சீரீஸ், உங்கள் இதயத்திலும் உங்கள் வசிப்பிடத்திலும்.
3: தரவரிசைப்படி உலகில் தலை சிறந்த 1000 வங்கிகளுள் இலங்கையில் முதலிடம் வகிக்கும் வங்கியாக கமர்ஷியல் வங்கி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் எம்மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு நன்றி.
4: இன்னைக்கு சாப்பாடு இவ்வளவு ருசியா இருக்கு, காரணம் என்னவா இருக்கும்?
5: அந்த ரகசியம் என்னன்னா ஓவென்ரா தான்.
6: ஓவென்ரா தேங்காய் எண்ணெய், வெஜிடபிள் எண்ணெய் மற்றும் சூரியகாந்தி எண்ணெயுடன் உங்கள் உணவை சுவையாக்குங்கள். மேலும் ஓவென்ரா கோகனட் மில்க் பவுடருடன் உங்களுக்கு விரும்பிய உணவை விரைவாகவும் எளிதாகவும் தயாரியுங்கள். ஓவென்ரா, ஒவ்வொரு துளியும் தரமானது, ஒவ்வொரு உணவும் சுவையானது.
7: சலான் குறுகிய கால நிலையான வைப்புகளுக்கு அதிகூடிய வட்டி, இப்போது 5 மாதங்களுக்கு 10.5% வட்டி.
8: மக்களின் சக்தி.

மங்களம் புகழ்ச்சியுடன் மனிதர்கள் ஒவ்வொரு பாடல்களையும் கேட்டு தற்கொலை நாமத்தை வீட்டில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கேட்டு தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள். நீங்கள் இணைந்திருப்பது www.kirbyfm.com இல் உள்ளது.

இறங்கி வந்து எங்களை முச்சு முழுதா உங்களுடைய ஆவியினாலே தூய்மைப்படுத்திடுங்க ஆவியானவரே. உம்மை வரவேற்கிறோம் ராஜா.